0: எப்போதுக்கான சிம்டம் வந்து டிவி பாருங்க
1: 9199 maintain 250.
2: Japan 6788
0: recruit direct to B now.
1: Direct to B now,
0: Japan 6788.